துக்கு பஞ்சன பூர்ண கிருப்பால் சிமர சிமர நாம் பாருங்கார் நானுக்கு ஜீ காதார் உத்தம சலோ சாரு கே பச்சன அமலி கலால் ஏ ரத்தன சுந்த கமாவத் ஹோத உதார் ஆப் தர லோக நிஸ்தார் சபல ஜீவன் சபல தங்கா சங் ஜங்கே மன லாகா ஹர ரங் ஜெய ஜெய சப்த அநாஹத வாஜே சுன சுனோ அந்த கரே பிரபு காஜே பரகட்டே கோபால் மகாத் கே மாத்தே நானுக்க உதிரே தின கே சாத்தே சரண யோகி சுனு சரணீ ஆயே கர கிருபா பிரவயாப் மலாயே மிட கே பேர் பய சபரேனு அமிரத நாம சாது சங்கலேன் சூப்பர்சன பயே குருதேவ பூர்ண ஹோய் சேவ கீ சேவ ஆல் ஜால் பகார்த்தி ரஹ்தே ராம நாம சுனர்ஸ்ன கேதே கர பிரசாத் தயா பிரப தாரீ நானக் நிபேகே பமாரி பிரப கீ உஸ்தத் கரஹு சந்த மீத் பாவதான் ஏகாக்ர சீத் சுக்மணி சஹஜ உபவிந்த குண நாம் ஜித் மன வஸ்தே சோஹோ தின்தான் சர்வ இச்சா தாங்கி பூரன் ஹோயே பிரதான புருக் பரகட் சப் லோயே சப் தே ஊச் பாயே அஸ்தான் பௌர்ணா ஹோயே ஆமன ஜான் ஹர தன்கா சல்லே ஜன் சோயே நானக் ஜிதே பிராப்த ஹோயே கீம் சாந்த் ரித் நவ நித் புத் கியான் சர்வ தஹ சித் வித்யா தப் ஜோக் பிரப தியான் கியான் ஸ்ரேஷ்ட ஊத்தம் ஸ்நான் சார் பதார்த்த கமல் பிரகாஸ் சப் கே மத் சகல் தே உதாஸ் சுந்தர் சத்ர் பத் கபேத சமதர்சீ ஏக திருஷ்டிதா ஏ பல திஸ் ஜன கே முக பணி குரு நானக் நாம பச்சன மன சுனே ஏ நதான் ஜப்பே மன கோயே சப் ஜுக மே தாங் கீ கத் ஹோயே குண கோபிந்த நாம துன பாணி சிமரத் சாஸ்திர வேத பகாணி சகல மதாந்த கேவல ஹர நாம கோவிந்த பகத் கே மன விச ராம கோட் அபராத சாத சங் மிட்டே சந்த கிருபா தே ஜம தே சுட்டே ஜங் கே மஸ்தக கர்ம பிரப பாயே சாத சரண நானக் தே ஆய் ஜிஸ் மன பசே சுனே லாயே பிரீத் திஸ் ஜன ஆவே.